வேடிதரனுடையன வேடுவே. ஒடையகை உடலனு தோருத என்ன பரதன பில் நகமா.